வாழ்வு ரோல்டன், வாழ்வு ரோல்டன், வாழ்வில் வாழமா நாளை யூமழை நாளை கும்பிடாங்க யாராங்க வாழ்வு ரோல்டன், வாழ்வு ரோல்டன் நாளை யூமா வாழ்வில் பேன் நாளை கும்பிட நாளை கும்பாங்க ஓதோட யாரோட வாழ்வு ரோல்டன்.